சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை கைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு வரலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270330491. மீண்டும் 8270330349 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா?

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள்.
1: புதுக்கோட்டையிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் பேசுகிறேன் சார். நலமா இருக்கீங்களா
0: சார்? நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: ரொம்ப நல்லது, நாங்கள் நலமா இருக்கோம் சார்.
0: சிறப்பு, மகிழ்ச்சி, கூறுங்கள்.
1: நீங்கள்
0: ஆம்,
1: எனக்கு வந்து ரிச்சாக்காரன் படத்திலிருந்து பொன்னழகு பெண்மை சிந்தும் அந்த பாட்டு வைங்க சார்.
0: சிறப்பான ஒரு பாடல், ஏதோ இரண்டு வரி பாடுங்கள் கேட்போம்.
1: எனக்கு பொன்னழகு பெண்மை சிந்தும் புன்னகை என்ன, ஒரு மந்திரமோ இல்லை தந்திரமோ, இந்த உலகம் எங்கள் அழகு பெண்கள் கைவசமோ.

0: அழகான ஒரு பாடல் ஒழித்திருந்தது. ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேயர் சொந்தம், திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒழித்திருந்தது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா,
0: வணக்கம். மகிழ்ச்சி ஐயா, வணக்கம். மகிழ்ச்சி இணைப்பில் நமக்கு நன்றி ஐயா. குறுங்கள், உங்கள் விருப்ப பாடல்.
1: ஐயா, படம் வந்து எதிரொலிங்கய்யா, பாடல் வந்து குங்கும சிமிழில் மாதுளை முத்துக்கள் கொட்டி
0: கிடப்பதுன்னு கேட்டிருந்தேன். உங்களால் கேட்டு மகிழ்வுறோம். நன்றி ஐயா, நன்றி.
1: நன்றி ஐயா, நன்றி.
0: கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடல், எதிரொலி என்ற திரைப்படத்திலிருந்து, குங்குமச்சிமிழ் மாதுளை முத்துக்கள் சிதறியிருந்து.

0: ஒலித்து சென்ற அந்த அழகான ஒரு பாடல் கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவின் விருப்பத்திற்காக எதிரொலி என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்து சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. மகிழ்ச்சி, சிறப்பான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: தமிழ் சொல்லுக்கு சுவை வள ஓட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா எனும் அருமையான அற்புதமான நிகழ்ச்சியை திறம்பட நிறைவடுத்தி உறவுகளுக்கெல்லாம் இணைப்பில் விரும்பிய பாடலை கொடுத்து எனக்கும் விருப்ப பாடலை தந்து மகிழ்விக்கும் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கின்ற கீதநேசன் ஐயாவுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுகள் ஐயா.
0: பாராட்டுகள் கூறுவது ஐயா, வணக்கம், வாருங்கள்.
1: பாராட்டுகள் கூறுவது குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன் ஐயா.
0: வணங்குகிறேன், வணங்குகிறேன் ஐயா. நெஞ்சார்ந்த நன்றிகள், மற்ற மகிழ்ச்சி. இணைப்பில் இந்தமைக்கு நன்றி. கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: படத்தினுடைய இயக்குனரும் தயாரிப்பாளரும் சொன்னாங்க, படம் வந்து மே மாசத்துல இறங்குது, பாடல்கள் எல்லாம் ஓஹோன்னு இருக்கணும் ஐயான்னு கண்ணதாசன் இந்த ஒரு வார்த்தையும் தான்
0: சொன்னார்.
1: அவரு சொல்லிக்கிட்டு உள்ள போயிட்டு வெளியே வரும்னால இந்த எழுதினு அவர் கடிதத்தை கையில கொடுக்கிறாரு. அவரு படிச்சு பாக்குறாரு, அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மலை மேகமே எல்லாமே மே மேனு வருது.
0: சூப்பர்.
1: மாநிலம் எல்லாமும் நம் இன்னமே, மக்கள் நம் சொந்தமே, அவ்வளவு வரிகளை மேல முடிகிற அளவுக்கு எழுதியிருக்கிறாருன்னா பாருங்க அவருடைய திறமைய.
0: சிறப்பு, சிறப்பு.
1: எனக்கு தெரிஞ்சு சார், அவரு ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் மூணு நாள் ஆயிட்டு எழுதுறது. அவரு அதாவது அது புடி கிடைக்கல, புடிமானம் கிடைக்கல. அந்த ஒரு பாடல தான் அவருடைய வனவாசத்தையும் மனவாசத்தையும் ஃபுல்லாவே படிச்சதுல எல்லாமே எழுதியிருக்கிறாரு. அதுல அதுல வந்து அந்த ஒரு பாடல் மட்டும்தான். அது என்ன பாடல் கேட்டீங்கன்னா, அந்த அவள் ஒரு தொடர்கதையில தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. அந்த பாடல் எழுதுறதுக்கு மட்டும்தான் மூணு நாலு அவகாசம் கேட்டு எடுத்து ரொம்ப திணறிட்டாரு கண்ணதாசன். மற்றதுதான் உடனுக்கு உடன் சார், அந்த மாதிரி ஒரு அருமையான பாடலை இந்த நிகழ்ச்சியில தாங்க கேட்டு ரசிப்போம். ஒரு தகவல் என்ன, இந்த பாடல நான் ஒரு இடம் ஒரு திருமண இல்லத்துக்கு வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும் போது இந்த பாடல் ரெண்டு வரி ஓடுது. அருமையான பாடல் இல்ல, அப்ப நமக்கு ஏழு மணிக்கு நிகழ்ச்சி இருக்குது, ஃபுல்லாவே கேட்டுருவோம்.
0: நிச்சயமா ஐயா, சந்தோஷம் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. இதை நீங்கள் கேட்ட பாடல் ஐயா கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி.
0: குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்களின் விருப்பத்தில் அவன்தான் மனிதன் என்ற திரைப்படத்திலிருந்து அன்பு நடமாடும் கலைக்கூடம் இதோ.

0: அட்டகாசமான அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. அவன்தான் மனிதன் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா விருப்பத்தில் அந்த பாடல் சிறப்பான ஒரு பாடல். நன்றி ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம். உலகெங்கும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் நமது சபரி இணையதள வானொலியில் இணைவது தென்கல் வீசும் தென்காசி மாவட்டத்திலிருந்து ஆவுடையான ஒரு மணி ஆஸ்தாசையில்.
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கூறுங்கள் ஐயா, உங்கள் பாடல்.
1: இன்று ஒரு தத்துவ பாடல், எனக்கு மனதுக்கு பிடித்த, மனதில் தோன்றிய ஒரு இனிய தத்துவ பாடல். அருணதயம் படத்தில் இருந்து உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே, உன் மனசை பார்த்துக்க நல்லபடி. இனிய வளரை ஒழிக்க
0: அருமையாக பாடுகிறீர்கள் ஐயா, சிறப்பு. நாளை பாட்டு ஒன்று பாடட்டுமா நிகழ்ச்சியில்? நிச்சயம் தவறாமல் கலந்து கொண்டு பாட வேண்டும் ஐயா.
1: நன்றி
0: நன்றி. தென்காசி மாவட்டம் ஆவுடையான மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயாவர்கள் அருமையான ஒரு பாடல், உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே.
2: உலகம் ஆயிரம் சொல்ல

0: அருணோதயம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான ஒரு பாடல் ஒளிச்சென்றது, ஒரு தத்துவ பாடல். விரும்பிய நேர் சொந்தம் தென்காசி மாவட்டம் ஆவுடையானூர் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: உங்கள்
0: விருப்ப பாடல்.
1: ஐயா, இன்று ஸ்ரேயா அவர்களுடைய நடிப்பு ரவி மோகனுடன் இணைந்து மழை என்ற திரையில் இருந்து விண்ணோடு மேல சத்தம் என்ன, பாட்டினுடைய இசை அற்புதமாக இருக்கும். எனவே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சபரி உறவுகளையும் நியமா பாலச்சந்திரப்பா அவர்களையும் இணைத்துக்கொண்டு இந்த இனிய பாடலையும் கேட்போம் என்று கூறிக்கொண்டு, தவறான பலவற்றையும் நம்பும் இளமை, சரியான பலவற்றையும் சந்தேகிக்கும் முதுமை. இளமை வேகத்தை நம்பும், முதுமை திசையை நம்பும். வேகம் இருந்தும் திசை தெரியாமல் தொலைந்தவர்கள் பலர். முதல் முறை யோசித்தால்தான் அது யோசனை, பல முறை யோசித்தால் அதற்கு பெயர் குழப்பம். யோசிப்பது தெளிவுக்கான வழி, மீண்டும் மீண்டும் யோசிப்பது தெளிவில் இருந்து தப்பிக்கும் வழி. அப்படியா?
0: சிறப்பு. யாருமே யாருமே இருந்தது ஐயா.
1: நன்றி,
0: நன்றி.
1: இந்த ஒரு இழவு பொழுது உங்களுடன் அகம் மகிழ்ந்து உரையாடியதும் கலகலப்பாக இருக்கிறது ஐயா. மீண்டும் நாளை சந்தித்துக் கொள்வோம் ஐயா.
0: நிச்சயமாக. நன்றி ஐயா, நன்றி. வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயாரின் விருப்பத்திற்காக மழை திரைப்படத்திலிருந்து விண்ணோடு மேலச்சத்தம் என்ன.

0: துள்ளலான ஒரு பாடல், உற்சாகமான பாடல். மழை என்ற திரைப்படத்திலிருந்து விண்ணோடு மேலச்சத்தம் வருமா என்று காத்து கொண்டிருக்கிறோம். மழை மேலச்சத்தமும் வருண பகவான் கண் திறப்பாரா பார்ப்போம். நேர் சொந்தங்களே, அழகான ஒரு பாடலை வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயா நிருப்பத்தில் ஒளி சென்றது. அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்ட நிகழ்ச்சியில் இன்னும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம் ஐயா.
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் சரவணகுமார்.
0: வணக்கம் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: பைத்தியக்காரன் திரைப்படத்தில் என் கிருஷ்ணன் பாடிய ஜெயிலுக்கு போய் வந்து வேந்தர் மக்களை சீர்திருத்து வாங்கோ, இவர் திண்டாடி திடி வாங்கோ, இந்த கிரகத்தையாடு வாங்கோ என்று தெளிவாய் சொன்னாங்க. அந்த பாட்டு ஒளிபரப்பும் சார், ஒரு சிறப்பு இருக்குங்க. தேகராஜ் பாகவதர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு கொலைக்கேஸ் நடந்ததுங்க. அப்போ அந்த காலத்துல கொலைக்கேஸ் நடந்த பட்சத்துல இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது இருந்த முகமது ஜின்னா அவருதான் அவர் சிறப்பு வக்கீலா இருந்தாரு. அந்த டைம்லயே அப்பவே இந்த கேஸ் நடந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கேட்டாருங்க.
0: ஐயோ,
1: அந்த டைம்ல அந்த அதுல எந்த 2.5 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சது. ஆனா செய்யாத குற்றத்துக்காக அவர் ஜெயிலுக்கு போறாரு. அது திருப்பி வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் எடுத்தாருங்க. இந்த படத்தை எடுத்து ஓரளவுக்கு வெற்றியும் வந்தது அந்த டைம்ல. அதுக்கப்புறம் அவருடைய 49 வயசுல வயிற்று வலி காரணமா அவரு சென்னை இறந்துட்டார். பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனாம இறந்துட்டாருங்க. அவருடைய
0: தகவலுக்கு நன்றி ஐயா. சிறப்பான ஒரு தகவல் எல்லாம் தருகிறீர்கள் நீங்கள். நன்றி, நன்றி ஐயா. இது நீங்கள் கேட்ட பாடல். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா அவர்கள் அழகான என் எஸ் கிருஷ்ணனை பற்றி சிறப்பாக சொன்னார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு பைத்தியக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான பாடல்.

மனிதனே பொண்ணு விட்டு போறவங்க திருவிடியும் பொண்ணை தொட்டும் போறவங்க சோம்பேறிங்க புத்தி கட்டு தட்டி கட்டு போஜனமும் தட்டு கட்டு போலீஸ் காரதாலே புடிபட்டு அடிபட்டு போறவங்க உண்டுங்க அது தப்பு நான் அப்படி இல்லைங்க பின்ன எப்படி என்ன கேப்பீங்க சொல்றேன் கேளுங்க ஒரு சிலர் கொண்ட கொடிய பொறாமை உருவமாக்குதுங்க ஒரு சிலர் கொண்ட கொடிய பொறாமை உருவமாக்குதுங்க அதாலே உண்மையை மறந்தாங்க பொய்யையே உறுதிப்படுத்தினாங்க பொல்லா ஊருக்கும் புறத்துமே வர வர ஊரகத்து மிகுந்து போட்டுதுங்க காரணம் ஒற்றுமை இல்லைங்க நமக்குள் ஒற்றுமை இல்லைங்க காட்சி சட்டவாரர்களை கண்டேனுங்க சுத்த கவர்கட்டக்காரரையும் கண்டேனுங்க களவாணி பதகளையும் கண்டேனுங்க வெள்ள கருப்பு புல்லாக்களையும் கண்டேனுங்க அங்கே கஞ்சி உண்டுங்க சிலருக்கு காப்பி உண்டுங்க ராகி களியும் உண்டுங்க சோறும் கரையும் உண்டுங்க இன்னும் கேளுங்க படித்தவங்க படியாதவங்க படித்த பலகல சாலையது உண்டுங்க காப்பிட சொல்லி பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்க போல பிரியமும் காட்டுறாங்க நம்புங்க வீட்டில் அடிக்கடி ஊதுவாங்க அதன்படி ஆதராகி நிற்க ஒழுங்க அங்கே உடப்பஞ்சம் ஏதுங்க உணவு பஞ்சம் ஏதுங்க உடம்புக்கு ஏதாவதுன்னா டாக்டர் உயாங்குவாருங்க.

சொல்லுங்க. வேலைய பார்க்கணும் மாலையானவுடன் தூங்கவும் சொல்றாங்க, மனசையே சுத்தப்படுத்துறாங்க. சென்ட்ரல் ஜெயிலு

0: ஒழித்து ஓய்ந்த அந்த பாடல் பைத்தியக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழித்து சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயாவின் விருப்பத்தில் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அதாவது என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வாழ்க்கையே தன் பாடலாக தந்துள்ள சிறப்பு நன்றி. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா.
1: கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அடுத்தது ஒரு 30 கிலோமீட்டர் சத்தியமங்கலம் தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி. நம்ம வானொலிக்கு கூட நம்ம ஊர்ல இருந்து நிறைய ரசிகர்கள் இருப்பாங்கன்னு இப்பதான் தெரியும்.
0: ஐயா நிறைய பேர் இருக்கிறாங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா.
1: அவங்க எல்லாம் வெளியே வரணுங்க, அப்பதான் நம்மளுக்கு சிறப்பா இருக்கும்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா.
1: சரவணகுமார் சார் வந்து விளக்கம் நல்லா கொடுத்தாரு என்எஸ் கிருஷ்ணன் பாட்டுக்கு, அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி ஐயா.
1: இந்த மாதிரி பாட்டு நான் இன்னும் சத்தியமா கேட்கவே இல்லை. அவரே படத்து பேரு பைத்தியக்காரன்னு சொன்னதுமே என்னடா டக்குன்னு பைத்தியக்காரன் சொல்றாரு யோசிச்சேன். அதுக்குள்ள இத்தனை விஷயம் இருக்குன்னு அவர் சொல்றதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன்.
0: அதுதான் ஐயா பழைய படத்துல இருந்து
1: ஒரு திறமை இருக்கேன். அத வந்து ஞாபகப்படுத்தி தெளிவா சொன்னாரு பாத்தீங்களா, அதுக்காகவே அவருக்கு நான் தலை வணங்குறேன்
0: ஐயா. அதாவது நாம பார்த்து சொன்ன ஐயா, நாம வந்து பார்த்து சொல்வோம், அவர் கேட்டு மட்டும்தான் சொல்ல முடியும் ஐயா. எப்பொழுதோ கேட்டது ஞாபகம் வைத்து அதுதான் ஐயா, அதுதான் நாம அதாவது நாம அடிக்கடி பார்க்கலாம், ஆனால் அவர் பார்க்காமல் எப்பொழுதோ வைத்திருந்ததை ஞாபகப்படுத்தி
1: சொல்கிறார்.
0: ஆமா நிச்சயமா நிச்சயமா, பாதம் தொட்டு வணங்குவோம் ஐயா.
1: பார்வை இருப்பவர்களை விட பார்வை இல்லாதவர்கள் சாலச் சிறந்தவர்கள்.
0: நிச்சயமா நிச்சயமா, ஆமாம் ஐயா.
1: ஏன்னா அவங்களுக்கு மெமரி ஜாஸ்தி, இறைவன் அவங்களுக்கு வந்து 7 அறிவு கொடுத்துருக்காங்க.
0: ஆமா நிச்சயமா ஐயா,
1: நம்ம 6 அறிவு கொடுத்து பைத்தியக்காரனா தான் இருப்பாங்க.
0: ஆமா
1: மதுரை வீரன்
0: இந்த பொம்மி ஐயா, இந்த பொம்மியை தூக்கி போனாரு அதானே ஐயா, அதாவது ஒரு புயல் வந்தது அதை சு என்று ஊதினேன் ஓடிவிட்டது என்று பாலையா சொல்லுவார்.
1: அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பாடல்கள் எல்லாம் மனுஷங்க கேக்குறாங்களான்னு புதுசா கேக்குறவங்களுக்கு ஒரு வியப்பா இருக்குங்க.
0: நிச்சயமா ஐயா,
1: மீசை இருப்பதை இருந்து மறந்துட்டு சோறு கண்டிட சொர்க்கமின் சந்திரபாபு பண்ணியிருப்பாரு. ஓசி சோத்துல உடம்ப வளர்த்துட்ட மீசை இருப்பதை மறந்து இருந்துட்டேன். அதெல்லாம் வந்து இப்ப இன்னும் இன்றைய ஜென்ரேஷன்ல வந்து ஒரு சில பேர் இன்னும் அந்த பாடல கேட்காமயே இருக்காங்க. அதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதே பாத்தீங்கன்னா மதுரை வீரன் படத்துல இருந்துங்க, சும்மா கிடந்தா சோத்துக்கு நட்டம் அந்த பாட்டு கொடுங்க.
0: நிச்சயமா கேட்டு மகிழ்வோம் ஐயா.
1: அதாவது கேட்காதவர்கள் எல்லாம் கேட்டுக்குவாங்க,
0: கேட்டு மகிழ்வோம். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: ஈரோடு மாவட்டம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஐயா விருப்பத்தில்

0: ஒளிச்சென்ற அந்த பாடல் மதுரை வீரன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளிச்சென்றது விரும்பிய நேர் சொந்தம். ஈரோடு மாவட்டம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஐயர் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒளிச்சென்றது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார், கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி, இணைப்பில் நன்றி கூறுங்கள். உங்கள் பாடல்
1: ஜஸ்டிஸ் கோபிநாத் படத்திலிருந்து, ஜஸ்டிஸ் கோபிநாத் படத்திலிருந்து எஸ்பிபி வாணிஜெயரமான நமது காதல் என்றும் அந்த பாடல்.
0: நிச்சயமாக கேட்டு மகிழ்வோம், நல்ல பாடல் என்று நினைக்கிறேன். இது வருகிறது. கோவை சேரன்மா நகர், ராஜேஸ்வரி அவர்களின் விருப்பத்திற்காக ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்திலிருந்து

0: இனிமையான இதமான ஒரு பாடல் ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேயர் சொந்தம், கோவை சேரன்மநகர் ராஜேஸ்வரி அவர்கள் விருப்பத்தில் அந்த பாடல் ஒளிச்சென்றது. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார், கோவையிலிருந்து புவனேஸ்வரி சார்.
0: ஆ, வணக்கம் வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி, கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: எனக்கு வந்து சொந்தமடி நீ எனக்குங்கிற படத்துல இருந்து எஸ்பிபி வாணிதேவன் பாடின இந்த ராதா கிருஷ்ணன் காதல் என்பதுங்கிற பாட்டு.
0: என்ன எல்லாம் ஒரு காதல் மயமாக இருக்கிறது, என்ன ஸ்பெஷலா
1: இன்னைக்கு?
0: சரி சரி, மகிழ்ச்சி, இதோ நீங்கள் கேட்ட பாடல். கோவை சேரன்மநகர் புவனேஸ்வரி அவர்கள் விருப்பத்தில்

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைய சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்
0: ராஜேஷ். வணக்கம் ஐயா. வணக்கம். நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா.
0: கோவை பகுதியில் மழை இருக்கிறதா ஐயா?
1: கோவையில் மழை இல்லை சார், காற்று தான் அடிக்குது.
0: ஓ, இங்கும் காற்று அடிக்கிறது.
1: நல்லா காற்று அடிக்குது, ஆடி மாத காற்று மாதிரி அடிக்குது, ஆனால் மழை இல்லை.
0: ஓ, சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. சொல்லுங்கள் ஐயா, உங்கள் பாடல்.
1: எனக்கு உனக்காக நான் அப்படிங்கிற படத்திலிருந்து எஸ்பிபி வாணிஜெயராம் பாடின காதல் கதை சொல்வோன்னு அப்படிங்கிற பாடல் சார்.
0: நிச்சயமாக இது வருகிறதையே கேட்டு மகிழ்வோம். கோவை சேரன்மா நகர் ராஜேஷ் ஐயார் விருப்பத்திற்காக உனக்காக நான் என்ற திரைப்படத்திலிருந்து இது அழகான ஒரு பாடல்.
2: No?
3: No.
2: No?
3: No.
2: I won't say no. I hope you know.
3: No, no, no.

0: சிறப்பான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. உனக்காக நான் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. விரும்பிய நேர் சொந்தம், கோவை சேரன்மா நகர் ராஜேஷ் ஐயர் விருப்பத்தில் அந்த பாடல் ஒலிச்சென்றது. ஆம், அவரை உங்கள் கோவையில் மழை வந்ததா என்று கேட்டதற்கு அழகாக பாடலிலேயே பதில் தந்துவிட்டார். நோ நோ நோ நோ என்று சிறப்பு ஐயா உங்கள் பாடல், நன்றி. தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், கடலூர் மாவட்டம் நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசடிக்குப்பம் சரவணன்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம். எங்கே இருக்கு சென்றீர்கள்? இத்தனை நாளாக ஆளை காணவில்லை. இந்த
1: ஊர்ல தான் இருந்துட்டு இருக்கேன், இருந்தாலும் நிகழ்ச்சி அப்பப்போ கேட்டுட்டு இருப்போம்.
0: வாருங்கள் ஐயா, எங்களுக்கு உங்கள் சிரிப்பை புன்னகை பரிசாக தந்து விட்டு செல்லுங்கள் ஐயா. பாடல் கேட்கவில்லை என்றாலும் பரவாயில்லை.
1: சாரி சாரி சாரி, மகிழ்ச்சியோடு இனிமேல் பயணிப்போம்.
0: நிச்சயமாக, நன்றி நன்றி. கூறுங்கள் ஐயா உங்கள் பாடல்.
1: படம் கருந்தேல் கண்ணாயிரம். இந்த படத்தில் இருந்து ஒரு அருமையான பாடல், அழகான பாடல், கலகலப்பான பாடல்.
0: இன்னும்
1: எதிர்பார்க்கலே. ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேன்டி, அவ புடவை நல்லாலே. இந்த அற்புதமான பாடலை நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்து அனைவரும் கேட்டு மகிழ்ச்சி.
0: நிச்சயமாக இந்த பாடலை நாளை பாட்டு ஒன்று பாடட்டு நிகழ்ச்சியில் பாடிவிடுங்கள் ஐயா. நன்றி, இது வருகிறது ஐயா உங்கள் பாடல். கடலூர் மாவட்டம் நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசடிக்குப்பம் ஆ சரவணன் ஐயா விருப்பத்திற்காக ஒரு பாடல், பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே. இது வருகிறது கருந்தேல் கண்ணாயிரம் திரைப்படத்திலிருந்து.

0: துள்ளலான பாடல் ஒலிச்சென்றது. உற்சாகமான பாடல் விரும்பிய நேர் சொந்தம் கடலூர் மாவட்டம் நெய்வேலி கிழக்கு ஒன்றிய மரசடி குப்பம் ஆ சரவணன் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் அட்டகாசமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். கருந்தேல் கண்ணாயிரம் என்ற திரைப்படத்திலிருந்து தான் பாடல் ஒலிச்சென்றது. நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இனிமே நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் கைதாக்கம்.
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மேகம் கருக்குது, மழை வர பாக்குது ஐயா, மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து. இல்ல இல்லையா, உங்கள் ஏரியாவில் அப்படி இருக்கிறது என்று சொல்கிறேன். எத்தனை ஐயா? நிச்சயமாக கேட்டு மகிழ்வோம் ஐயா, நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயாவின் விருப்பத்தில் அழகான ஒரு பாடல் ஆயிரம் முத்தங்கள் திரைப்படத்தில் இருந்து.

மென்மையான பாடல், இனிமையான பாடல், இதமான பாடல் ஒன்று அழகாக ஒலிச்சென்றது. ஆயிரம் முத்தங்கள் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயார் நிருபத்தில் தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. சிறப்பான ஒரு பாடல் ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம்,

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:22. இந்த நிமிடத்தில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: தூத்துக்குடி மாவட்டம் செல்வி.
0: கோவில்பட்டி செல்வி அவர்கள், வணக்கம் வணக்கம், வாருங்கள். இணைப்பில் இணைந்தமைக்கு நெஞ்சாத நன்றிகள். கூறுங்கள், உங்கள் விருப்பமான பாடல் என்ன படம்?
1: குங்குமச்சி படத்துல இருந்து நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது இந்த பாடல் வேணும்.
0: அழகான ஒரு பாடல், அழகாக பாடுகிறீர்கள். நாளை பாட்டு ஒன்று பாடட்டுமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பாடலை பாடுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதோ பாடல் வருகிறது, கேட்டுக்கொள்வோம். நிச்சயமாக. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்கள் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் குங்குமச்சி மொழி திரைப்படத்திலிருந்து.

0: அட்டகாசமான ஒரு பாடல், அழகான அருமையான இனிமையான ஒரு பாடல். நிலவு தூங்கும் நேரம், இரவு 8:27 அந்த பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்களின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. அவருக்கு நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம்.
1: மீண்டும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார்.
0: வணக்கம் ஐயா, கூறுங்கள் உங்கள் பாடல்.
1: சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்த சத்திய சுந்தரம் திரைப்படத்தில் அடங்கொப்பம் அவனே மம்மி உனக்கு இடம் மீதானப்பா, இடம் தப்பா பிறந்தது இப்போ நினைச்சு அழுவது ஏனப்பா, அடங்கொப்பம் அவனே மம்மி உனக்கு இடம் மீதானப்பா, இடம் தப்பா பிறந்தது இப்போ நினைச்சு அழுவது ஏனப்பா. பாசூட்ட தெரியல, சீராட்ட தெரியல, தாலாட்ட தெரியல, போராட தெரியல, அவளா உங்கம்மா நீ அழாம தூங்கப்பா. ஆராரோ அறியாரோ யாராச்சும் பாலூட்ட வாரீங்களா? அந்த பாட்டு உதவி
0: சிறப்பையா, அட்டகாசமையா, நெஞ்சார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள் ஐயா. சிறப்பு, அட்டகாசமாக பாடினீர்கள். இதோ நீங்கள் பாடிய பாடல் வருகிறது, கேட்டு மகிழ்வோம். சத்திய சுந்தரம் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா அவர்கள் அழகாக பாடினார்கள். அவர்கள் விருப்பத்தில் இந்த பாடல்.
2: அறிறாரோ அறிறாரோ அறிறாரோ அறிறாரோ, நாங்க யாரோ நீ யாரோ, அம்மா யாரோ அப்பா யாரோ, கண்ணு யாரோ காது யாரோ மூக்கு யாரோ, அறிறாரோயி அடங்கப்பம் அவனே மம்மி உனக்கு இடம் மீதானப்பா, இடம் தப்பா பிறந்ததை இப்போ நினைச்சு அழுவது ஏனப்பா, அழுவது ஏனப்பா.

0: ஒளிச் சென்ற அந்த அழகான அட்டகாசமான ஒரு பாடல் சத்தியசுந்தரம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா விருப்பத்தில் அந்த அழகான அற்புதமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: கோவை மாவட்டம் சின்ன தடகம் காலையூர் சிக்கூரில் இருந்து மா ராஜேந்திரன் பேசுகிறேன்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்? சில நாட்களாக உங்களை காணவில்லை. நிச்சயமாக உங்கள் பாடல் சொல்லுங்கள் ஐயா.
1: எனக்கு பிடித்த பாடல் பயணம் படத்துல ஆரம்ப காலம்.
0: பயணம்
1: படத்துல ஆரம்ப காலம் இருப்பு கட்டாலும் அதுதான் வாழ்க்கை அன்போடு
0: சிறப்பு.
1: ஏன்னா சரவணகுமார் கேட்ட பாடலுக்கு இது இப்படி இருந்தா நிச்சயமா தவிக்க வேண்டியது இல்லையா.
0: ஓ, அவர் குழந்தையோட குழந்தையை வைத்துக் கொண்டு தாளாட்டு பாடுவது, சாப்பாடு ஊட்டுவது, காலையில் திண்டாடி கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஆரம்ப காலத்தில்
1: இருந்தா, அதாவது அன்போடு இருந்தா
0: ஓஹோ
1: இந்த மாதிரியான தவிப்பெல்லாம் வராதையா.
0: சிறப்பையா, ரைட்டு. இதை வருகிறதையா உங்கள் பாடல். கோவை மாவட்டம் சின்ன தடாகம் காலையூர் சிற்றூர் ராஜேந்திரன் ஐயாவின் விருப்பத்திற்காக பயணம் இதை தொடர்கிறது.

0: ஒளிச்சென்ற அந்த அழகான ஒரு பாடல் பயணம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் காலையினர் சிற்றூர் ராஜேந்திரன் ஐயர் விருப்பத்தில் அந்த பாடல் ஒளிச்சென்றது. கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சாத நன்றியில் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இனம் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் பகுதி காலையினரை சேர்ந்த எம் மருதாசலம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி கூறுங்கள் ஐயா. உங்களுக்கு விருப்ப பாடல்
1: ஐயா? என்னோட பாடல் வந்து நீலமலர்கள் இருந்து இது இரவா பகலா நீ நிலவா கதிரா என்ற பாடல் ஐயா.
0: சிறப்பான ஒரு பாடல் ஐயா, கேட்டு மகிழ்வோம். இதோ நன்றி.
1: நன்றிங்க.
0: கோவை மாவட்டம் சின்னத்தரங்கம் கலைஞர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயா விருப்பத்தில்

0: இனிமையான இதமான ஒரு அட்டகாசமான பாடல் நீல மலர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சந்தம். கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் காலையினூர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயா அவர்கள் விருப்பத்தில் அந்த பாடல் ஒளிச்சென்றது. சிறப்பான ஒரு பாடல் ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. மகிழ்ச்சி நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்? குரல் வளம் அப்படி தெரியவில்லையா ஐயா? ஏதோ சொல்வது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, நலமா இருக்கிறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி ஐயா. ஐயோ, என்கிட்ட அதெல்லாம் இல்லையே ஐயா. ஐயா, என்கிட்ட அதெல்லாம் இல்லவே இல்லையே ஐயா. இல்லவே இல்லையே ஐயா, சுத்தமாக இல்லையே ஐயா. அநியாயம் கேட்கிறீர்களா? எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கிறது, எடுத்துக்கொள்ளலாம். நியாயம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை. பாடல் என்ன பாடல், பாடலாவது கொடுக்க முடியுமான்னு
1: பார்க்கிறேன்.
0: அழகான ஒரு பாடல் என்று நினைக்கிறேன். நாங்கள் இதுவரை கேட்டிராத பாடல், உங்களால் கேட்டு மகிழ்கிறோம். நன்றி ஐயா, நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோர் ஐயா விருப்பத்திற்காக நியாயம் கேட்கிறார். நம்மிடம்தான் இல்லையே, இருந்தாலும் பாடல் கேட்டிருக்கிறார். அந்த பாடலையாவது ஒளிபரப்புவோம். இது வருகிறது.

0: இனிமையான இதமான அட்டகாசமான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேசந்தம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோர் ஐயா விருப்பத்தில் அந்த பாடல் ஒளி சென்றது. நியாயம் கேட்கிறேன் என்று கேட்டு சென்றார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர்சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா.
1: ஹலோ ஐயா, நான் நங்கநல்லூரிலிருந்து கண்ணன் பேசுறேன் ஐயா. சௌக்கியமா இருக்கிறீர்களா?
0: உங்கள் புண்ணியத்தில் சௌக்கியமாக இருக்கிறேன் ஐயா.
1: தெய்வம் புண்ணியத்தில் தான்.
0: அதுதானே நானும் சொன்னேன்.
1: சரி சார், நான் தெய்வமா? ஓகே. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது மன்னனாகலாம். ஓகே ஐயா,
0: நிச்சயமாக.
1: சரி, இப்போ வந்து இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய பாட்டு ஒரு சூப்பர் பாட்டு தான் கேட்க போறேன். மைக்கு மோகன் இந்த படத்தில் தான் பேரும் புகழும் அடைந்தாரு. படம் வந்து பயணங்கள் முடிவதில்லை. அதுல தோகை இளமையில் வானில் வருது மழை வருமோ மாதிரி பாடல். தோகை இளமயிலாடி வருது வானில் மழை வருமோ, செல்லும் நேரம் நான் பாடும் கானம் காற்றோடு கல்யாணம் செய்யதோ.
0: அருமையா பாடுங்க ஐயா, அது இருக்கிறதோ இல்லையோ நீங்கள் அருமையாக பாடினீர்கள். மகிழ்ச்சி.
1: இந்த பாட்டு எல்லாருக்கும் கேட்டு ரசிக்க கொடுங்க ஐயா.
0: நிச்சயமாக கேட்டு மகிழ்வோம். நன்றி. நன்றி ஐயா.
1: நன்றி ஐயா. நன்றி.
0: சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள் விருப்பத்தில் பயணங்கள் முடியவில்லை திரைப்படத்திலிருந்து.

0: ஒளிச்சென்ற அந்த பாடல் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்களின் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தோகை இளமையில் ஆடி வருகிறது, வானில் மழை வருமா, மழை வருமா ஐயா, சொல்லுங்கள் ஐயா மழை வருமா என்று காத்துக்கொண்டிருக்கிறோம். பாடல் வந்து சென்றது, மழையும் வரும் என்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள்.
1: சேலம் மாவட்டம் வீச்சேரி ஸ்ரீராமன் அறிவழகன்.
0: வணக்கம் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பில் நமக்கு நன்றி கூறுங்கள் ஐயா. உங்களுக்கு விருப்ப பாடல்?
1: எனக்கு தென்காசிப்பட்டினம் படத்துல இருந்து கொஞ்சம் தென்காசி தமிழ் பயங்கிலி நீதாயன் அந்த பாடல் கொடுங்க ஐயா. அந்த பாடல் வந்து நம்ம சபரி வானொலியின் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் நம்ம அன்பான அக்கா விஜய் அக்கா இப்போ வந்து அமெரிக்காவில இருந்து நிகழ்ச்சி கேட்டுருக்காங்க. அக்காவுக்காக ஸ்பெஷல் டிக்கெட்.
0: சரிங்க ஐயா, நான் அங்கிருந்து தான் திருமணம் முடித்து அழைத்து கொண்டு வந்தீர்களோ என்று நினைத்து
1: விட்டேன்.
0: சரிங்க சரிங்க, இது வருகிறதே நீங்கள் கேட்ட பாடல்.
1: நன்றி.
0: சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயோர் நிறுவனத்திற்காக தென்காசி பட்டணம் திரைப்படத்திலிருந்து
2: அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக்குளிகள்.

இனிமையான பாடல், இதமான பாடல், தொழிலான பாடல், ஒரு அழகான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். தென்காசி பட்டணம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வழித்தென்று விரும்பி நேர் சொந்தம். சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயாவின் விருப்பத்தில் அந்த பாடல் ஒழித்தென்றது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? காந்தி நகர் சாந்தி. அழகான ஒரு ஊரிலிருந்து நீங்கள் இருக்கிறீர்கள், அழகு. குறுங்கள், உங்கள் விருப்ப பாடல். நிச்சயமாக கேட்டு மகிழும் அழகான ஒரு பக்தி பாடல் இதோ. கரூர் வெங்கமேடு காந்தி நகர் சாந்தி அவர்கள் விருப்பத்தில்

0: அழகான ஒரு பக்தி பாடல் ஒலிச்சென்றது. இந்த வேளையில் விரும்பிய நேர் சொந்தம் கரூர் வெங்கமேடு காந்தி நகர் சாந்தி அவர்களின் விருப்பத்தில் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம்.
1: மாவட்டம் சின்ன தடாகம் காலையினூர் பகுதியிலிருந்து மீண்டும் வரதாசலம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். மகிழ்ச்சி ஐயா, கூறுங்கள் உங்கள் பாடல்.
1: ஐயா, சரணாலயம் படத்திலிருந்து நெடுநாளாசை ஒன்று என் நெஞ்சினை முடித்ததின்று அது நேரிடையாக சொல்ல நான் நாணமில்லாதவள் அல்ல.
0: அப்புறமா யாருக்கும் தெரியாமல் கேட்டுக்கொள்ளுங்கள் ஐயா. இப்பொழுது எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அதனால் நீங்கள் தனியாக சென்று பொறுமையாக கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் நெடுநாள் ஆசையை. இப்பொழுது பாடல் மட்டும் அனைவரும் கேட்கும்படி வருகிறது.
1: நன்றி.
0: கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் கலைஞர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயா அவர்கள் விருப்பத்தில்

0: நெடுநாள் ஆசை ஒன்று. அழகான பாடல், நன்று. பாடலை விரும்பிய நேர் சொந்தம், கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் கலைனூர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயாரின் விருப்பத்தில் அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
1: கோவை மாவட்டம் தடாகம் கலைனூர் சிற்றூர் சேர்ந்த மீண்டும் இணைவது ராஜேந்திரன்.
0: வணக்கம் வணக்கம். கூறுங்கள் ஐயா, உங்கள் பாடல்.
1: ஐயா, எனக்கு வந்து ஒளிமயமான எதிர்காலம் என்ற படத்தில் இருந்து மாமதுரை காட்டினில் வைகை கரை காட்டினில் காதல் பாட்டோண்டு
0: கேட்டேன் சூடுவது. சொல்லுங்களேன் சொல்லுங்களேயா. தென்றல்
1: இல்லையா, கண்கள் சூடுவதை பார்த்தேன். அவ்வளவுதான் ஐயா.
0: கண்கள் சூடுவதை பாடுங்கள்.
1: ஆமா ஐயாமா. மதுரை நாட்டினில் வைகை கரை பாட்டினில் காதல் பாட்டொன்று கேட்டேன், கண்கள் சூடுவதை பார்த்தேன். அந்த பாட்டு
0: கேட்டுக்கொண்டே உள்ளார்கள் ஐயா?
1: ஐயா
0: பக்கத்தில் இருக்கிறார்களா?
1: இருக்கிறார்கள் ஐயா.
0: பார்த்துக்கொள்ளுங்கள், இதை வருகிறது நீங்கள் ஐயா.
1: நன்றி.
0: கோவை மாவட்டம் சின்னத்தடகம் கலைஞர் சிற்றூர் ராஜேந்திரன் ஐயார் நிருப்பத்தில் இது அழகான ஒரு பாடல். ஒளிமயமான எதிர்காலம்

0: ஒலித்து ஓய்ந்த அந்த அழகான ஒரு அட்டகாசமான பாடல் ஒளிமயமான எதிர்காலம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தென்றது விரும்பிய நேர் சொந்தம். கோவை மாவட்டம் சின்னத்தராகம் கலைநூர் சிற்றூர் ராஜேந்திரன் ஐயார் நிருப்பத்தில் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 9:22. இந்த நிமிடத்தில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: தென்காசி மாவட்டம் சோலைசீரில் இருந்து விஜயரசு குமார் பேசுறேன் ப்ரோ.
0: இங்க இருக்க சொல்லுதான் போய் சொல்கிறீர்கள் என்றால் அங்கு சென்றும் போய் சொல்கிறீர்களே.
1: நான் என்ன போய் சொன்னேன், எவ்வளவு பொறுப்பு உங்களுக்கு.
0: எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: எங்கேயும் போய் சொல்லு. தென்காசி மாவட்டம் எங்க இருந்தாலே நான் அந்த ஊருக்காரி தானே.
0: எங்கிருந்து அழைக்கிறது என்றுதான் கேள்வி.
1: எங்கிருந்து அழைச்சாலும் நான் சோழசேரிக்காரி தான்.
0: சரி, அப்படி அவரே ஆகட்டும். கூறுங்கள் உங்கள் விருப்பமான பாடல்.
1: படம் வந்து தங்கப்பதக்கம்.
0: தங்கப்பதக்கம்
1: வந்து தத்தி தத்தி செல்லம் முத்து கண்ணன் சேரிப்பு.

ராமலிங்கம் சுந்தரலிங்கம் அப்படி என்று சொல்லலாம் என்று நினைத்தேன். பாடல் முடிந்து விட்டது. ஓ, முடிந்து விட்டதா? சரி சரி, இது வருகிறது. உங்கள் பாடல் கேட்டு மகிழ்வோம். அமெரிக்காவில் இருந்து விஜய் ஹரிஷ்குமார் அவர்கள் ஒரு பத்திரிகையாக தத்திச் செல்லும் முத்து கண்ணன் சிரிப்பு.

0: ஒலிச்சென்ற அந்த பாடல் அமெரிக்காவில் இருந்து விஜய் ஹர்ஷ்குமார் அவர்கள் ஒரு பத்திற்காக அட்டகாசமான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: மீண்டும் கோவில்பட்டியிலிருந்து செல்வி.
0: மீண்டும் கோவில்பட்டியிலிருந்து செல்வி, ஆஹா, சிறப்பு.
1: மீண்டும் வருகிறேன்,
0: மகிழ்ச்சி. குறுங்கள் உங்கள் பாடல்.
1: தமர பூக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. இந்த பாடல் வேணும்.
0: அவ்வளவுதானா? முடிஞ்சது, போதும் போதும். இதை வருகிறது கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்கள் ஒரு பத்தியில்.

0: ஒளிச்சென்ற அந்த அழகான ஒரு பாடல் பசும்பொன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது விரும்பிய நேயர் சொந்தம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வம் செல்வி தம்பதியர் அவர்களுக்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்
0: வணக்கம்
1: தேன்மொழி முருகன் பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சி இணைப்பேன். நமக்கு நன்றி குறுங்கள். உங்கள் விருப்ப பாடல்
1: திருவர் செல்வர் திருவரும் செல்வர் படத்திலிருந்து இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. அந்த பாடல் போடுங்க.
0: அழகாக பாடினீர்கள். இது வருகிறது உங்கள் பாடல் கேட்டு நன்றி. தென்காசி மாவட்டம் சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில்

0: ஞான தங்கமே.
1: அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. திருவருட் செல்வர் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவர்களுக்கு நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக இந்த பாடல் வளம் வர இருக்கிறது. கேட்டு மகிழ்வோம் நேர் சொந்தங்களே. நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் முதியவர் இந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.